ஓட்டாவி ஓட்டம் பண்ணம் பண்ணம் ஸ்ரீ குரு ராமதாஸ் சகபஜியம் ஆபஜீதம் பவனம் பவித்திரஸ்தானம் சச்சகண்டம் ஸ்ரீஹரம் மண்டர சகபஜிவிக்கம் பண்ண பண்ண சத்குரும் ஸ்ரீ குரு கிரந்த சாஹிப்ஜியும் மகாராஜ் ஆபதி தேஹாஜூர சமத் சங்கிங் அனந்த சாஹிப் ஜி கே அர்தாஸ் உல்லச்சுக்கும் ஆஃப்கனி சத்தே பாத்ஷா ஜியம் ஜனா ஜனா குருமுக்கா பிரமியா வல்லோ கடாகா பிரசாத் பேட்டா கீதா கியா ஹை.